ஜுவாங்க தேபாவோளாயே நாம. சும்மா சும்மா ஆசிக்காடு போடுவார், இப்போ சொல்லியவங்க அம்மா, இப்போ சொல்லியவங்க அம்மா, ஜலுப்பாவோ ஜலுப்பாவோளாயே நாம. சாக்காவோலாம நாசுப்பி சாலிங்கோலாம நாசுப்பி நாவோளாங்க.